உரகா பலத்த தரங்க காரி வதேக்கு வெந்தனிய சமக கம்ட ராட்டட்ட நோவட்ட அஹெங்க கயான் பிந்துவை ஹத்சி ஹயாய்